உங்கள் குலமகளாக வரும் நினைவோடு குருநகை தெய்வானை மலரோடு உங்கள் குலமகளாக

நேரம் 5:38 20:00. எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும்பது நிகழ்ச்சியில் அடுத்து தெய்வமகன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் முதலில் எம் எஸ் சுப்பலட்சுமி குரலில் ஒலிக்கும் பாடல்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இனி விரிவான செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரிஸில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர், நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் முன்பு வர்த்தகத்தால் தீர்மானிக்கப்பட்டதாகவும், ஆனால் இன்று வர்த்தகத்திற்கு இணையாக நம்பிக்கையும் மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாடும் நிலையான வர்த்தக உறவுகளை எதிர்பார்ப்பதாகவும், நீண்டகால அடிப்படையில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தேடுவதாகவும் திரு மோடி தெரிவித்தார். இந்தியா அத்தகைய நம்பிக்கைக்குரிய இடமாக மாறி வருவதாகவும் அவர் கூறினார். வரும் தலைமுறையினருக்கு பயன் தரும் வகையில் பல்வேறு துறைகளில் இந்தியா முதலீடுகளை செய்து வருவதாகவும், இதனால் நாட்டின் இலக்குகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமண தத்துவங்களும் சிந்தனைகளும் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். சமண மதத்தின் போதனைகள் அமைதி மற்றும் சுய கட்டுப்பாட்டுக்கு வழிகாட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதிக்கு அகிம்சை, கருணை, தாராள மனப்பன்மை மிகவும் அவசியம் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நேற்று புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற விலை ஆதரவு திட்டம் தொடர்பான கூட்டத்தில் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கலந்து கொண்டு பேசினார். பச்சை பயறு மற்றும் கொப்பரை கொள்முதலுக்கு தமிழக அரசால் அனுப்பப்பட்டுள்ள கருத்துருவை உடனடியாக பரிசீலிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். பச்சை பயறு கொள்முதல் அளவை உயர்த்தி வழங்குமாறு அரசிடம் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தவிக ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியினரே ஈடுபட்டு கைதாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குற்ற சம்பவங்களில் கைதாகியுள்ள ஆளும் கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பு

0: உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தேசிய கல்விக் கொள்கை வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட உதவும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசின் இந்த கல்விக் கொள்கை நாட்டை உலகில் ஒரு வளர்ந்த நாடாக மேம்படுத்த உதவும் என்று கூறினார். தற்போதுள்ள கல்வி முறை பட்டதாரிகளை வேலை தேடும் நபராக உருவாக்கியுள்ளது என்றும், ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கை தொழில் முனைவோராக மாணவர்களை மாற்றும் வகையில் அமைந்துள்ளது என்றும் கூறினார். கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள், கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நெசவாளர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, சூரிய மின்சக்தி அமைப்பதற்கு மானியம் வழங்குதல் போன்ற திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் பட்டு சுற்றுலா திட்டத்தை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் அவர் அறிவுறுத்தினார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டி தங்களுக்கு புதிய அனுபவத்தை தந்ததாகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
1: கண்டோன்மெண்ட் சார்பா நடந்த ஸ்வச்சதா காம்படிஷன்ல நாங்க முதல் பரிசு பெற்றிருக்கிறோம். இது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே வீட்டுல இருந்து துணிகளை கொண்டு வந்து துணிப்பை தைச்சு கடைங்களுக்கு அங்க இருந்து பப்ளிக் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தோம். அதே மாதிரி நிறைய செடிகள்ல வந்துட்டு ஸ்கூல்ல நட்டு வச்சோம். பிளாஸ்டிக் பென்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இதெல்லாத்தையுமே பேன் பண்ணோம். அதுக்கப்புறமா வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னோம், குப்பையை எப்படி பிரிக்கணும், நாலு வகையா பிரிக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னோம். தெருவுல போய் இந்த ஸ்கிட்ல பெர்ஃபார்ம் பண்ணி பப்ளிக்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளாஸ்டிக்னால வர பாதிப்புகள், அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறதுல எல்லாம் சொன்னோம்.
0: திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நேற்று இப்பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நடைமேடை பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும், இதனால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனவே திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் வரும் 30 தேதிக்குள் முடித்து ரயில் போக்குவரத்தை தொடங்க அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் மாநகரில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளான மணியனூர், கந்தம்பட்டி, கருங்கல்பட்டி பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இருவரி செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23 தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. காரைக்கால் அருகே கீழக்காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா 2-1 என்ற செட் கணக்கில் இலங்கையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியா 25-23, 25-14 என்ற நேர் செட்களில் பங்களாதேஷை வீழ்த்தி சாம்பியன் பட்டம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்களே, 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் காலை 7:25 திரை இசை, 7:30 ஆட்சவிரை செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை. இதில் திருப்புலிவனம் இ உத்திரகுமாரன் அவர்களின் நாகஸ்வர இசை இடம்பெறும். திருவுற்றியூர் ஏ ராமலிங்கம் அவர்கள் தவறு. 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லே பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் யோக அபியாசம், பிராமரி பிராணாயாமம் குறித்த தகவல்கள், தொடர்ந்து யோகா பயிற்றுநர் கோகா சிரிஷா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரை காணும், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் கே எஸ் சித்ரா, கே எஸ் அலமேலு ஆகியோரின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 திரை காணம், 3:00 மதுரம் மதுரம் இ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சியில் யோகா அபியாசம், தொடர்ந்து யோக சரித்ரா இடம்பெறும். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அன்று. மாலை 5:00 அரங்கிசை, இதில் டாக்டர் எஸ் சுந்தர் அவர்களின் பாட்டு இடம்பெறும், ஸ்ரேயா தேவ்நாத் அவர்கள் வயலின், கே ஜெகதீஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 இளைய பாரதம், கற்றலுக்கு துணை நிற்கும் கைபேசி, கலந்துரையாடலில் பங்கேற்பவர்கள் எம் தினேஷ், கே திலகவதி, என் திவ்யா ஆகியோர். 7:50 செய்தி கதமும், 8:10 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை யாவும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு கலந்துரையாடல் இருமொழி நிகழ்ச்சி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இதில் பங்கேற்பவர் சுற்றுச்சூழல் வனத்துறை மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் அவர்கள். 11:45 திரை காணும். நேயர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ఇందుకు రెండు జట్లకి ఇంకా అవకాశాలు సజీవంగా ఉన్నాయి. విశేషాలు మరొకసారి. భారత్ ప్రపంచానికే విశ్వసనీయమైన భాగస్వామిగా ఆవిర్భవించిందని ప్రధానమంత్రి నరేంద్ర మోదీ అన్నారు. ప్రధానమంత్రి కిసాన్ సమ్మాన్ నిధి కింద 23వ విడత నిధులను రేపు విడుదల చేస్తారు. గ్రామీణ వెనుకబడిన ప్రాంతాల్లో ప్రభుత్వ కొనుగోళ్లను పెంచేందుకు ఒక అవగాహన పత్రంపైన నిన్న సంతకాలు చేశారు. దేశంలో అనేక చోట్ల ఈరోజు భారీ వర్షాలు కురుస్తాయని వాతావరణ శాఖ తెలియజేసింది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் நடைபெறும் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்து பேசுகிறார். சுரங்க தொழிலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கான பிரத்யேக குடிநீர் திட்டத்தையும் திருமதி முர்மு துவக்கி வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை 3 நாட்கள் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். நாளை திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லுகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவிக் குழுக்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்கிருக்கும் போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா புறப்படும் முன்பு சமூக வலைதளத்தில் தனது பிரான்சில் நிறைவடைந்த தமது அரசுமுறை பயணம் குறித்து சில கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த பயணம் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் நிறைவு பெற்றதாக கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியினருடனான சந்திப்பு மற்றும் முன்னணி வர்த்தக நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடியது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்கள் அளித்த வரவேற்புக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று திரு இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து விவாடெக் என்ற தொழில்நுட்ப கண்காட்சி வளாகத்தை தாம் பார்வையிட்டதாகவும் அங்கு நிலவும் ஆற்றலும் உற்சாகமும் உண்மையில் வியக்க வைக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை பிரதமரின் பயணம் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திரு மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்றும் இது இரு நாடுகளுக்கிடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அதிபர் திரு மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 62வது கூட்டத்தில் பேசிய ஐநாவிற்கான இந்திய தூதரகத்தின் முதல் செயலாளர் திருமதி அனுபமா சிங், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இந்தியாவிற்கு சொந்தமானது என்றும் உறுதியாக கூறினார். உள்நாட்டு சிக்கல்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் தொடர்ந்து இருந்து பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை மறைக்கவும் பாகிஸ்தான் இத்தகைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை மீண்டும் ஒப்படைப்பது மட்டுமே தீர்க்கப்பட வேண்டிய ஒரே விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில்

0: சமீப காலமாக போராட்டங்களும் கொந்தளிப்பும் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், ராவல்கோட்டில் அரங்கேறிய துயரம் அந்நாட்டின் அத்துமீறிய ஆக்கிரமிப்பு அரசியலுக்கு எடுத்துக்காட்டு என்றும் திருமதி அனுபமா சிங் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய 4 மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுமார் 48,298 மெட்ரிக் டன் பாசி பயறு, 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,718 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யப்படவுள்ளது. அதேபோல் குஜராத்தில் கோடைக்கால பருவத்திற்காக 18,250 மெட்ரிக் டன் பாசிப்பயிறு கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாசிப்பயிறு கொள்முதல் செய்யும் அளவை திரு சிவராஜ் சிங் சௌஹான் உயர்த்தியுள்ளார். மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று 885 மெட்ரிக் டன்னாக இருந்த கொள்முதல் வரம்பு தற்போது 990 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 105 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படவுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் மீது உலகளாவிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மும்பை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த இரு தனியார் வங்கிகளுக்கு இடையே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் நேற்று வங்கி பங்களிப்பு திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு பட்னாவிஸ், நாட்டின் ஒட்டுமொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் சுமார் 40% மகாராஷ்டிராவிற்கு வருவதாக கூறினார். சமிருத்தி விரைவு சாலை, மும்பையின் உள்கட்டமைப்பு மேம்பாடு, வலுவான போக்குவரத்து வசதிகளுக்கு இந்த முதலீடு பயன்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் RBL வங்கி தற்போது சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளதாகவும் இது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை காட்டுவதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய மூத்தோர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த போட்டி இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதோடு உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரம்மாண்டமான சர்வதேச போட்டிகள் நமது வீரர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவது விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்பமான இடமாக இந்தியா திகழ்வதை இத்தகைய நிகழ்வுகள் உறுதிப்படுத்துவதாகவும் இந்திய வீரர்கள் உலகின் சிறந்த வீரர்களுடன் போட்டியிட புதிய வாய்ப்புகளை இப்போட்டி உருவாக்குவதாகவும் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்தார். அசாம், மேகாலயா, இமயமலையை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், கில்கிட், முசாஃபராபாத் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை. மேலும் டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலுங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்கூவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள கவுதலாஜராவில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக லாஸ் ஏஞ்சல்ஸில் பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. அட்லாண்டாவில் நேற்று ஏ பிரிவில் செக் குடியரசு, தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். மீண்டும்

0: தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25, 10:00 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு அலை வரிசையில் திரை இசைப்பாடல் ஒன்று கேட்போம். நான் பாடும் பாடல் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியிருப்பது.

0: 1.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு
1: 9 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் இனிமையான திரை இசைப்பாடல்களை திரைகானத்தில். முதலில் ஐ பட பாடல் பாடியிருப்பவர்கள் சின்மயி சித் ஸ்ரீராம்.

0: टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில்தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில்தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
4: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: கட்டணம் இல்லா தொலைபேசி எண் ஆகியவற்றில் இலவச சட்ட உதவி கிடைக்கும்.
1: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: அநேகன் படத்திற்காக பவதாரிணி, திப்பு, தனுஷ் ஆகியோர் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 8:48 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் வழங்கி கொண்டிருக்கும் திரைகானம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷவாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம் மை ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
2: அம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதிய சேனா ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா ஹரம் கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா பாரத் கா கௌரவ் ஹை சுவாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: திரைக்கதையில் நிறைவாக ஓ காதல் கண்மணி படத்திற்காக சத்யபிரகாஷ் சாஷா திரிபாதி பாடியுள்ள பாடல்.

0: திரைகானம் கேட்டும் அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ உத்தரகுமாரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருவொற்றியூர் ஏ ராமலிங்கம் அவர்கள் தவில். ஞான விநாயகனே என்ற சுவாமி சரவண பவானந்தா பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் கம்பீர நாட்டை ஆதிதாளம்.

நேரம் இப்பொழுது 9:27 45 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ உத்தரகுமாரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருவொற்றியூர் ஏ ராமலிங்கம் அவர்கள் தவில். நிகழ்ச்சி நிறைவாக வதனே வாருலேரு என்கிற தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சண்முகப்பிரியா, ஆதிதாளம்.

பதினோரு மணி வரை கேட்டு ரசிப்போம் சுகமான ராகங்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் பூவரசன் படப்பாடல்.

0: தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
1: ஹமாரி மா பெஹனோ கா கௌரவம், உன்கா யோக்தான், உன்கா சாமர்த்ய ஆஜ் தேஷ் அனுபவ் கர் ரஹா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: பரிவார் கோர் மில்தா ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்பா வர்த்தமான சுதாரணை சாதி பெட்டர் பவிஷ் பாரமே சோச்சு லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நேரம் 10:43:35 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஹரிஹரன் அனுபமா குழுவினருடன் பாடியுள்ள பாடல் இடம்பெற்ற படம் ஆசை.

0: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
1: வழங்குகின்றன. கஹனே யா தூசரா கோய் சாமான் பிமாரி கே கர்ச் மே பிக்னே சே பச்சா ஹே கிர்வி ரக்னே சே பச்சா ஹே தோ யே ஆயுஷ்மான் பாரத் கி பஹுத் படி சஃபல்தா.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடலை கேட்டோம். சுகமான ராகங்களில் நிறைவாக பாஷா படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல்

வெண்ணை தாண்டி வருவாயா படத்திற்காக தேவன் ஏகாம்பரம் சின்மயி பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து வேலாயுதம் படப்பாடல் பாடியிருப்பவர் சங்கீதா ராஜேஸ்வரன்.

0: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
0: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பாத்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்ளோ ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
1: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
0: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
1: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
0: அப்படியா? எனக்கும் உன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
1: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
0: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
2: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 11:24. ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நிறைவாக தெய்வ திருமகள் படப்பாடல் பாடியிருப்பவர் சைந்தவி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 12:50. செவிக்கினிய குரல் அமுதம்.

நல்ல குணங்கள் இல்லாமல் தொடர்ந்து செய்யும் குற்றங்களால் நல்ல நட்பு துணைகளையும் இழப்பது என்பது பகைவர்களால் வெல்லப்படுவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும். குறள் எண் 868 அதிகாரம் பகை மாட்சி.

0: நல்ல குணங்கள் இல்லாமல் தொடர்ந்து செய்யும் குற்றங்களால் நல்ல நட்பு துணைகளையும் இழப்பது என்பது பகைவர்களால் வெல்லப்படுவதற்கு நல்ல வாய்ப்பாக அமையும். குறள் எண் 868 அதிகாரம் பகை மாட்சி.
1: குறளமுதம் பருகினோம். நேயர்களே, 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்போம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரை காணம் 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். இதில் கே எஸ் சித்ரா, கே எஸ் அலமேலு ஆகியோரின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 திரைகாணம், 3:00 மதுரம் மதுரம் இ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் யோக அபியாசம், தொடர்ந்து யோக சரித்ரா இடம்பெறும். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லி அன்று. மாலை 5:00 அரங்கிசை. இதில் டாக்டர் எஸ் சுந்தர் அவர்களின் பாட்டு, ஸ்ரேயா தேவ்நாத் அவர்கள் வயலின், கே ஜெகதீஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை பாடல்கள். 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 27:10 இளைய பாரதம்.

கற்றலுக்கு துணை நிற்கும் கைபேசி. கலந்துரையாடலில் பங்கேற்பவர்கள் எம் தினேஷ், கே திலகவதி, என் திவ்யா ஆகியோர். 7:50 செய்தி கதவும், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு கலந்துரையாடல் இருமொழி நிகழ்ச்சி தொகுப்பு டெல்லி அஞ்சல். பங்கேற்பவர் சுற்றுச்சூழல், வனத்துறை மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் அவர்கள். 11:45 திரைகாணம். நேர்களே, இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். திரைகாணம் தொடர்கிறது. பஞ்சவர்ண கிளி படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிக

0: ஆதாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிர்ப் லோகோ தக் பானி பஹஞ்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மெண்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வீராபிமன்யு படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷீலா பாடியுள்ள பாடல். அடுத்து திரைக்கானத்தில்

0: बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
2: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
3: அமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரன் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 12:14 ஆகாஷவாணி 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காலத்தில் அடுத்து பி. சுஷீலா குரலில் ஒலிக்கிறது இதய கமலம் படப்பாடல்.

0: ஆயிரத்தில் ஒருவன் படத்திற்காக பி. சுஷீலா பாடிய பாடலை கேட்டோம். கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம்.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
2: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை 31st.
2: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
1: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
2: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். தமது சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரித்து சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவது வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டு ரபி சந்தை பருவத்தில் தமிழகத்திலிருந்து 990 மெட்ரிக் டன் வரை பாசிப்பயறு கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 105 மெட்ரிக் டன்னுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் பாசிப்பயிருக்கு மொத்த கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8 கோடியே 68 லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்திலிருந்து 18,250 மெட்ரிக் டன்னும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 48,298 மெட்ரிக் டன்னும் பாசிப்பயறு மொத்த கொள்முதல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,218 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அனுமதி அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த தேர்வை எழுதும் மாணவர்கள் 7827980287 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாக தகவல்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை அளிக்கும் தேர்வு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக பெறலாம். 21ஆம் தேதி மறுதேர்வு எழுதுவதற்கான அனுமதிச் சீட்டை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்தவர்கள் மீண்டும் ஒருமுறை பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி டெலிகிராம் செயலி மீது மத்திய அரசு விதித்துள்ள தடை உத்தரவு செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தேர்வையொட்டி டெலிகிராம் செயலிக்கு 22ஆம் தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கரியா தடை உத்தரவை செயல்படுத்தும் போது இது தொடர்பான சட்டத்தில் உள்ள நடைமுறைகளை மத்திய அரசு முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக இந்தியாவின் திரு பிமல் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கடல்சார் சட்டம் குறித்த ஐநா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் அவரை இப்பொறுப்புக்கு முறைப்படி தேர்ந்தெடுத்துள்ளன. தற்போது இத்தீர்ப்பாயத்தின் துணைத் தலைவராக உள்ள இந்தியாவின் திருமதி நீரு சதாவின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் மாதம் முடிவடைகிறது. அதன் பின்னர் திரு பிமல் பட்டேல் சர்வதேச தீர்ப்பாய நீதிபதியாக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா சர்வதேச சட்ட ஆணையத்தில் பணியாற்றி வரும் திரு பிமல் பட்டேல் குஜராத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். தேசிய புத்தக வாசிப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலம் புதுவாயில் நாராயண பணிக்கரின் பிறந்த நாள் ஆண்டுதோறும் தேசிய புத்தக வாசிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நூலக இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் நாராயண பணிக்கரின் அறக்கட்டளையின் மூலம் கேரள மக்களிடையே வாசிக்கும் பழக்கம் ஊக்குவிக்கப்பட்டது. புத்தகம் வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2017ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாராயண பணிக்கரின் பிறந்த நாளை தேசிய புத்தக வாசிப்பு தினமாக அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவில்

0: இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை லூகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவிக் குழுவைச் சேர்ந்தவர்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்குள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று முன்மொழிந்து பேசுகையில், மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் தன்னிச்சையாக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு பேரவை தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் தெரிவித்தார். அரசினர் தனி தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினர். உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இரத்த தான முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் நினைவு பரிசுகளையும் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் வழங்கினார். அப்போது பேசிய அவர், இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
2: நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ரோபோ சர்ஜரி பண்ற அளவுக்கு கூட போயிட்டு இருக்கோம். எந்த வித சர்ஜரியும் பண்ணுனாலும் கூட நம்ம வந்து இந்த பிளட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிளட் டொனேஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ அதுல நீங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இனி வர சமுதாயங்கள், இனி வர ஜெனரேஷன், அவங்களுக்கும் வந்து இதோட முக்கியத்துவம் வந்து நீங்க சொல்லி அவங்களையும் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஊக்குவப்படும்.
1: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வந்தது. ஒரு நிலையில் வினாடிக்கு சுமார் 200 கனஅடியாக தண்ணீர் வரத்து சரிந்தது. இந்நிலையில் தற்போது கர்நாடகா மற்றும் தமிழக எல்லைப் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000 கனஅடியாக அதிகரித்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்தால் இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் இவ்வருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 11-7, 11-8 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் பீட்டர் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிக்கா பத்ரா, ஸ்ரீஜா அக்குலா ஆகியோரும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனுஷாவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பேலா தம்காண்ட்கர், சீனாவின் ஃபயர் ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷவாணி நேரம் 12:50. 100.1 மெகா ஹெர்ட்ஸ்

எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் மெல்லிசை பாடல்கள் கேட்போம். டாக்டர் எஸ் தி சிவ சிதம்பரம் பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன். பாடலை இயற்றியுள்ளார் ஈரோடு தமிழ் அன்பன்.

நேரம் 1:10 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இசை மலர். இன்றைய நிகழ்ச்சியில் கே எஸ் சித்ரா, கே எஸ் அலமேலு ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஹிரண்மயீம் லக்ஷ்மீம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, லலிதா ராகம் ரூபகதாளம்.

நேரம் 1:24:35 ஆகாஷவாணி 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசையில் இசை மலர் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய இசை மலரில் கே எஸ் சித்ரா, கே எஸ் அலமேலோ ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக சுந்தரி நீ திவ்ய ரூபமோ, தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், ஆதி தாளம்.

இன்றைய இசைமலரில் இதுவரை கே எஸ் சித்ரா, கே எஸ் அலமேலு ஆகியோரின் பாட்டு கேட்டோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: समाप्त हुआ। नमस्कार।
1: நேரம் 2:30 ஆகாஷ்வாணி.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: திரைகானம் கேட்கும் முன்
3: கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
4: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 உட்பட்டு தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: திரைகானத்தின் முதலில் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: சேனாதிபதி கல்படை கட்டணா சுயமகி கட்படை பாரதிய சேனா.
1: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
2: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान. जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
4: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते. टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
5: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
4: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
6: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
7: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
8: தேநீர் நேரத்தில் தேவர் மகன் திரைப்படத்தில் மின்மினி ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 எஃப்எம் கோல்டு அலைவர் செய்து அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஸ்ரேயா தேவ்நாத் அவர்கள் வயலின், கே ஜெகதீஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் குணிஜனாதினுத்த என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, குர்ஜரி ராகம், ஆதித்தாளம்,

நேரம் 5:29 35 நொடி. அரங்கிசையில் டாக்டர் எஸ் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரேயா தேவ்நாத் அவர்கள் வயலின், கே ஜெகதீஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் நிறைவாக கலிகியுண்டே கதா, கீரவாணி நாகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

டெல்லி அஞ்சல் 8:30 திரைகாணம். நாளை காலை 9 அரங்கிசை, ஜானகி ராமானுஜம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், காரக்குறிச்சியின் மோகனராமன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, யோகாபியாசம், தொடர்ந்து ரசகுலிகளு, 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை. நாளை பிற்பகல் 1:10 தெய்வானை திருமணம் இசைப்பேருரை நிகழ்த்தியுள்ளவர் சூடாமணி சடகோப்பன் அவர்கள், 2:30 திரைகானம். நாளை பிற்பகல் 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை, சுபிக்ஷா ரங்கராஜன் அவர்களின் பாட்டு இடம்பெறும், வி எல் குமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 7:50 செய்தி கதம்பம். நாளை 8:10 நல்லதொரு குடும்பம் நாடகம், எழுதியவர் பெத்தனன் கஸ்தூரி அவர்கள், நடிப்பு ஆர் ரமேஷ், எஸ் கே ராதாகிருஷ்ணன், டாக்டர் விஜயலட்சுமி, முல்லை தனசேகர், ஜெயலலிதா, ஆர்தினி உத்ரா ஆகியோர், அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர், 8:40 திரைகானம். நாளை 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய திரைப்பட ஏடு, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை நான்கும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12 நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி தொகுப்பு டெல்லி அஞ்சல், பங்கேற்பவர் கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை செயலர். 11:45 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி திரை இசை, டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல் ஜெகதல பிரதாபன் திரைப்படத்திற்காக.

சரிமகரிமபனிதனிதா மாபனிரிதரிநிதனிபனிபமபமகமரிதனிதா சரிமபனிதனிதா சரிமபனிதனிதா.

0: ஹே பானு, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, எப்படி இருக்க?
1: ஹே சுபா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
0: ஏதோ இருக்கேன். ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை எப்படி பாத்தேனோ இப்பயும் அதே மாதிரி இருக்கே பானு. உன்னால மட்டும் எப்படி உன் உடம்ப இவ்ளோ ஃபிட்டா வச்சுக்க முடியுது?
1: நிஜமாவா சொல்ற? நான் பாக்குறதுக்கு அதே மாதிரியா இருக்கேன்.
0: ஆமா பானு, நான் உண்மையதான் சொல்றேன்.
1: உன்னோட பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சுபா. நான் தினமும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா யோகா செய்யறேன். அதனால கூட நான் ஃபிட்டா இருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம்.
0: அப்படியா? எனக்கும் உன்ன மாதிரியே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசையா இருக்கு பானு.
1: அப்ப நாளையில இருந்து நீயும் யோகா ஆசிரியர் கிட்ட முறையா ஆசனங்களை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடு சுபா.
0: கண்டிப்பா பானு, நானும் இனிமே தினமும் யோகா செய்ய ஆரம்பிச்சிடுறேன்.
2: நிறைவாக டீம் சௌந்தரராஜன், பி லீலா, ஏ பி கோமலா பாடியுள்ள பாடல் தூக்கி தூக்கி திரைப்படத்திற்காக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம். இளைய பாரதம்

0: இன்றைய இளைய பாரதத்தில் கற்றலுக்கு துணை நிற்கும் கைபேசி குறித்த கலந்துரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்பவர்கள் எம் தினேஷ், என் திவ்யா, கே திலகவதி ஆகியோர்.
1: வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம குரூப் டிஸ்கஷன் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, நம்ம கையில் 24 மணி நேரமும் ஒட்டிகிட்டு இருக்க இந்த மொபைல் ஃபோன், அது வெறும் ரீல்ஸ் பார்த்து டைம் பாஸ் பண்ணுற பொழுதுபோக்கு டப்பாவா, இல்லை உருப்படியாக படிக்க உதவுற ஒரு பெரிய கல்வி ஆயுதமா? வாங்க விவாதத்தை ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன்

0: ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, நல்லதா இல்லை கெட்டதா, இதில் நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், டீச்சர்ஸ் என்ன பண்ணணும், டிஜிட்டல் உலகத்தில் இந்த ஃபோன் ஸ்டூடெண்ட்டோட லைஃப்பில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது, நல்லதா இல்லை கெட்டதா, இந்த டிஜிட்டல் உலகத்தில் ஃபோனோட ஃப்யூச்சர் தான் என்ன, இந்த எல்லா கேள்விக்கும் விடை தேட இன்னைக்கு நம்ம கூட ரெண்டு வெறித்தனமான வித்வான்கள் வந்திருக்காங்க. அவங்க தான் நம்ம தினேஷ் மற்றும் திலகவதி. ரெண்டு பேரையும் அன்போடு வரவேற்கிறேன்.
1: நன்றி திவ்யா. சும்மா சொல்லக்கூடாது, இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற செம வெயிட்டான தலைப்பை தான் பிடிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
2: ஆமாம் திவ்யா, இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிற ஹாட் டாபிக் இது.
0: சரி தினேஷ், இந்த மொபைல் ஃபோன் வழியாக படிக்கிற இந்த சிஸ்டம் எப்படி உருவாச்சுன்னு கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை சுருக்கமாக சொல்லுங்களேன்.
1: முன்னாடி படிக்கணும்னா புத்தகம், பள்ளி, டியூஷன் இதுதான் முக்கியம். ஆனால் இணையம் வளர்ச்சி அடைந்ததும் மொபைல் ஃபோனும் ஸ்மார்ட்டாக மாறிடுச்சு. அதில் சமூக ஊடகங்கள், வீடியோக்கள், ஆன்லைன் கிளாஸ்கள், கல்வி ஆப்ஸ்கள் வந்ததால் மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே படிக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டப்போ மொபைல் ஃபோன் தான் முக்கியமான கல்வி கருவியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கூகுள் மீட், ஜூம் மாதிரி ஆப்ஸ்கள் மூலம் ஆசிரியர்கள் நேரடியாக பாடம் நடத்த ஆரம்பிச்சாங்க. இப்படி தான் மொபைல் ஃபோன் வாயிலாக படிக்கும் சிஸ்டம் உருவாச்சு.
2: முன்னாடியெல்லாம் மக்கள் ரேடியோ பெட்டியை தான் நம்பி இருந்தாங்க. ஆனால் இந்த மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் ஆடியோ மட்டும் இல்லாமல் வீடியோவோட சேர்த்து விஷயத்தை ஈஸியாக பார்த்து புரிஞ்சிக்கிற சான்ஸ் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அதனால தான் என்னவோ இது இப்போ வீட்டில் ஒரு செல்ல பிராணி மாதிரி குடும்ப உறுப்பினராகவே மாறிடுச்சு.
0: சரி, இந்த ஃபோன் எப்படி படிப்போட லிங்க் ஆகுது?
1: மொபைல் ஃபோனுங்கிறது சத்தமும் வெளிச்சமும் கலந்த தகவலை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற ஒரு பவர்ஃபுல்லான மீடியா. ஆரம்பத்தில் ஒரு நியூஸ் பார்க்கறதுனா பொழுதுபோக்குக்கு தான் யூஸ் ஆச்சு. ஆனால் போக போக படிப்பு, அறிவியல், விவசாயம், மருத்துவம், தகவல் தொடர்புன்னு எல்லா ஃபீல்டுலையும் அறிவை அள்ளித்தளிக்கிற ஒரு அச்சய பாத்திரமாகவே மாறிச்சு. இப்போ ஒரு டீச்சர் கிளாஸ் ரூம்ல அதிகபட்சம் 40 பசங்களுக்கு பாடம் நடத்த முடியும். ஆனால் ஒரு ஃபோன் இருந்தால் உலகத்தோடு எந்த மூலையில் இருந்து வேணாலும் கோடிக்கணக்கான பசங்களுக்கு ஒரே செகண்ட்ல பாடம் எடுத்துடலாம்.
2: அது 100க்கு 100 உண்மைப்பா. முக்கியமா கிராமப்புறங்கள் இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த ஃபோன் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூலாகவே மாறிடுச்சு. எல்லா கிராமத்திலையும் சூப்பர் டீச்சர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் இப்போ ஃபோன் மூலமாக செமையாக சொல்லித்தர திறமையான டீச்சர்ஸ் தங்களோட கிளாஸை வீடியோவாக பதிவு செஞ்சு அதை சமூக வலைதளங்களில் போடுறாங்க. அதை வச்சு கிராமத்து பசங்களும் ஈஸியாக படிக்கிறாங்க. கல்வி இப்போது ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு.
0: அப்போது மொபைல் ஃபோன் கல்வியை சும்மா எக்ஸ்பிரஸ் வேக மாதிரி மக்கள்கிட்ட எளிதாக கொண்டு போய் சேர்க்குற சாதனம்னு சொல்லலாமே.
1: கண்டிப்பாக. முக்கியமாக இந்த சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட், ஹிஸ்ட்ரி, ஜாக்ரிஃபி எல்லாம் சும்மா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவாக அனிமேஷன் காட்டும்போது பசங்க சட்டுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க.
0: சூப்பர். இந்த மொபைல் ஃபோன் படிப்புக்கு வேறு எந்தெந்த வழியெல்லாம் உதவியாக இருக்குது?
1: இதுக்கு ஒரு லிஸ்ட்டே சொல்லலாம். மொபைல் ஃபோன் இப்போ வெறும் பேசுகிற சாதனம் இல்லை, படிப்புக்கே பெரிய உதவி பண்ணும் கருவியாக இருக்குது. இப்போ வந்து சமூக ஊடகங்கள், பாட சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், பார்த்து தெரிந்த விஷயங்களை எளிமையாக கற்றுக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம். டிக்ஷனரி, டிரான்ஸ்லேட்டர் மாதிரி ஆப்ஸ்கள் மூலமாகவும் புதிய வார்த்தைகளையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ PDF புத்தகங்கள், குறிப்புகள் எல்லாம் வச்சு மொபைல்லேயே படிக்கலாம். இப்போ கூகுளில் தகவல்களை தேடி நமக்கு தேவையான ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்லையும் செஞ்சுக்கலாம். இப்போ கூகுள் மீட் மூலமாக லைவ் கிளாஸும் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்கார்டிங் போட்டுக்கிட்டு நமக்கு வேணுன்றப்பையும் மறுபடியும் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ கால்குலேட்டர், சயின்ஸ் ஆப்ஸ் மூலம் கணக்கு, அறிவியல் விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். இப்போ குரூப் டிஸ்கஷன், வாட்ஸ்அப் ஸ்டடி குரூப்ஸ் மூலம் நண்பர்களோட டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ போட்டித் தேர்வுகளான நீட், JEE, TNPSC, UPSC போன்ற தேர்வுகளுக்கான மார்க் டெஸ்ட்டும் GK, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் டெய்லி அப்டேட்டாக கிடைக்குது. அதனால் சரியான பயன்படுத்தினா மொபைல் ஃபோன் ஒரு கைப்பையில் இருக்கும் பள்ளி மாதிரி உதவுது.
2: முக்கியமாக இந்த ஃபோனோட உண்மையான அருமை நமக்கு அந்த கொரோனா லாக்டவுன் டைமில் தான் புரிஞ்சுது. 144 தடை உத்தரவு போட்டு ஸ்கூல் எல்லாம் மூடிட்டாங்க. அப்போது இந்த ஃபோன் தான் பசங்களுக்கு ரட்சகனாக இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் கூட கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களுக்கு இலவசமாக மொபைல் ஃபோன் கொடுத்து படிக்கிறதுக்கு உதவி செஞ்சாங்க.
0: ஆமாமா, அந்த டைமில் மொபைல் ஃபோன் தான் பல பசங்களுக்கு நடமாடும் வாத்தியாராகவே இருந்துச்சு. சரி, பசங்களுக்கு இதனால டைரக்டாக கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன?
2: 50 நன்மைகள் இருக்குது திவ்யா. எந்த டவுட் வந்தாலும் உடனே கூகுள் அண்ணன் கிட்டேயோ, இப்போ புதுசாக வந்திருக்க ChatGPT இல்லை சமூக வலைதளங்கள் பக்கத்துலேயோ உடனே பதிலை தெரிஞ்சுக்கிறோம், அறிவையும் வளர்த்துக்கிறோம். பசங்க வெறும் புத்தக புழுவா இல்லாம உலகத்தையே சுத்தி பாக்குறாங்க. அப்புறம் எத்தனை வாட்டி வேணும்னாலும் ரீவைண்ட் பண்ணி பாக்குறதுனால மெமரி பவரும் எகிரிடுது. விஷுவலா பாக்குறதால மண்டையில அப்படியே ஸ்ட்ராங்கா பதிஞ்சிடுது. புது புது விஷயங்களை புது புது ஆங்கிள் கத்துக்கிறதால படிக்கிற இன்ட்ரெஸ்டே வேற லெவல் அதிகமாகுது. சயின்ஸ், ஸ்பேஸ், டெக்னாலஜி எல்லாம் வீடியோவா பார்க்கும்போது அடுத்து என்னப்பா வரப்போகுது என்ற ஆர்வம் அவங்களுக்குள்ள குதிக்குது. முக்கியமா காது கேளாத பசங்க வீடியோ மூலமாகவும், கண் தெரியாத பசங்க ஆடியோ மூலமாகவும் ஃபோன்ல ஈஸியா படிக்கிறாங்க. நம்மாலையும் சாதிக்க முடியும்டா என்ற தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ள வருது. இதுதானே ஃபோன் எஜுகேஷனோட ஆக சிறந்த சாதனை. அது மட்டும் இல்லை, எஜுகேஷன் நியூஸை உடனே

0: உடன் தெரிஞ்சுக்கிட்டு நாலேஜை அப்டேட் பண்ணிக்கிறாங்க.
1: பசங்க சின்ன வயசுல இருந்தே நல்ல எஜுகேஷன் வீடியோஸை பார்த்தா அவங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி பயங்கரமாக டெவலப் ஆகும். உதாரணமாக, ஒரு ஸ்டூடெண்ட் சோலார் சிஸ்டத்தை புக்கில் வெறும் கருப்பு வெள்ளப்படமாக படிக்கிறதை விட ஃபோனில் 3D அனிமேஷனை பார்த்தா சும்மா ஜஸ்ட் லைக் திஸ்னு சுலபமாக புரிஞ்சிடும். எழுத்துக்களை கலர்ஃபுல்லாக கார்ட்டூன் படங்களோடு பார்க்கும்போது எதையும் ஈஸியாக கிராஸ் பண்ணிப்பாங்க. ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் டவுட் இருந்தால் வாத்தியாருக்கு ஃபோன் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபோன் அடித்து சார் இது என்ன சார்னு கேட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டுமா, மெசேஜ் மூலமாக ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி எல்லாம் எழுதி பார்க்க பேனா பென்சில் நோட்டுன்னு ஏகப்பட்ட பொருள் வேணும். சில ஏழை குடும்பத்தில் இதெல்லாம் அடிக்கடி வாங்கித்தர காசும் இருக்காது. ஆனால் இப்போ ஃபோன் இருக்கிறதுனால அதிலேயே வேர்ட், எக்ஸல், நோட் பேடுன்னு எத்தனை வாட்டி வேணுனாலும் எழுதி பார்க்கலாம். எழுதியதை பத்திரமா சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். காசும் மிச்சம், பேப்பரும் மிச்சம்.
2: வாவ், ஆனால் இந்த விஷயத்தில் பேரண்ட்ஸோட பங்கு ஏதாச்சும் இருக்கா பாஸ்? ஃபோன் வந்து பேரண்ட்ஸ் கொடுக்கணுமா இல்லை அவங்க கிட்டேருந்து வாங்கி வைக்கணுமா?
0: அங்கே தான் முக்கியமான விஷயமே இருக்குது. பேரண்ட்ஸ் ரோல் தான் இங்கே ரொம்ப முக்கியம். பசங்க ஃபோனில் படிப்பு வீடியோ பார்க்குறாங்களா இல்லை கேம்ஸ் விளையாடுறாங்களான்னு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் டைம் வேஸ்ட் பண்ணுறத லாக் பண்ண முடியும். நல்ல எஜுகேஷன் வீடியோஸ் பார்க்க என்கரேஜ் பண்ணணும். பாடம் சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்களை எப்படி நெட்டில் சர்ச் பண்ணி படிக்கணுங்கிறத பேரண்ட்ஸ் தான் கைட் பண்ணணும். இது ரொம்ப நல்ல விஷயமாகவும் செயலாகவும் இருக்கும்.
1: படிப்புக்காக மொபைல் ஃபோன் பயன்படுத்துறதுல பேரண்ட்ஸோட பங்கு ரொம்ப முக்கியம். குழந்தைகள் மொபைலில் நல்ல விஷயத்துக்காக தான் பயன்படுத்துகிறாங்களான்னு கவனிக்கணும். படிப்புக்கும் பொழுதுபோக்குக்கும் நேரத்தை சரியாக பிரித்து கொடுக்கணும். நல்ல கல்வி ஆப்ஸு, சமூக ஊடகங்கள் விஷயங்களை அறிமுகப்படுத்தணும். எப்பவும் ஃபோன் யூஸ் பண்ணாதேன்னு திட்டுறதுக்கு பதிலாக எப்படி பயன்படுத்தணும் சொல்லி கொடுக்கணும். ஆன்லைனில் இருக்கும் ஆபத்துக்களை பற்றி குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். குழந்தைகள் என்ன படிக்குது, என்ன கற்றுக்கொள்கிறது என்பதில் ஆர்வம் காட்டணும். சில நேரம் பேரண்ட்ஸும் கூட உட்கார்ந்து ஆன்லைன் கிளாஸ் அல்லது எஜுகேஷனல் வீடியோ பார்த்தா குழந்தைகளுக்கு உற்சாகம் வரும். மொபைல் யூஸ் அதிகமாக போயிடாமல் உடற்பயிற்சி, தூக்கம், நேரடி படிப்பு இவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது பேரண்ட்ஸும் சரியான வழிகாட்டலோட இருந்தால் மொபைல் ஃபோன் குழந்தைகளுக்கு நல்ல ஆசிரியர் மாதிரி உதவும்.
2: பர்ஃபெக்ட். சரி, நம்ம டீச்சர்ஸோட பங்கு இப்போ என்னவா இருக்கும்?
1: இப்போ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் காலம் பாஸ் டீச்சர்ஸ் ஃபோன் மற்றும் டிஜிட்டல் கிளாஸ் ரூமை வச்சு சொல்லித்தரலாம். ஆசிரியர்கள் பாடங்களை மாணவர்களுக்கு எளிமையாக புரியும்படி வீடியோ, PPT, ஆன்லைன் கிளாஸ் மூலமாக சொல்லிக் கொடுக்க முடியும். மொபைலில் படிக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல எஜுகேஷனல் ஆப்ஸ், வெப்சைட்ஸ், வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணணும். ஆன்லைன் டெஸ்ட், குயிஸ் நடத்தி மாணவர்கள் எவ்வளவு புரிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சமூக வலைத்தளங்கள் மூலம் நோட்ஸ், அசைன்மெண்ட் ஷேர் பண்ணணும். மாணவர்களுக்கு டவுட்ஸ் வந்தால் ஆன்லைன்லேயே கிளியர் பண்ண உதவுவாங்க. மொபைல் யூஸ் நல்லதுக்காக இருக்கணும், தவறாக விஷயத்துக்கு போகக்கூடாதுன்னு அறிவுரை கூறணும். சுவாரஸ்யமாக கற்பிக்க கேம்ஸ், அனிமேஷன், ஸ்மார்ட் லேர்னிங் மெத்தட்ஸ் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு மாணவரின் திறமைக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக கைட்லைன்ஸ் கொடுக்கவும். மொபைல் டெக்னாலஜி உதவுது. அதனால் ஆசிரியர்கள் சரியான வழி நடத்தினா மொபைல் ஃபோன் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த கருவியாக மாறிடும்.
0: பசங்க எப்போதுமே ப்ராக்டிக் லேர்னிங்கை விரும்புகிறாங்க. இந்த விஷுவல் லேர்னிங் மூலமாக அவங்க எக்ஸ்பிரஸ் வேகத்தில் புரிஞ்சுக்கிறாங்க.
2: சரி, நம்ம கிராமப்புறங்களில் இந்த மொபைல் எஜுகேஷன் எப்படி ஹெல்ப் பண்ணுது?
1: பல கிராமங்களில் கம்ப்யூட்டர் வசதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மொபைல் ஃபோன் நெட்ஒர்க் வசதி கண்டிப்பாக இருக்கும். அங்கே இந்த ஃபோன் கல்வி பெரிய உதவியாக இருக்குது. எங்கேயோ தூரத்தில் இருக்கிற விஷயங்களை ஃபோனில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு புது ஆர்வத்தை தூண்டுது. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஃபோன்லேயே கற்றுக்கலாம். கிராமத்து பசங்க இப்போ டவுனுக்கு போகாமலேயே நீட், TNPSC போன்ற எல்லாத்தையும் படிக்க ஒரு பெரிய சான்ஸ் கிடைச்சிருக்கு.
0: கிராமத்து பசங்களுக்கு சிட்டி பசங்க மாதிரி ஆரம்பத்தில் எக்ஸ்போஷன் கிடைக்காது. ஆனால் ஃபோன் இப்போ அந்த கேப்பை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுச்சு. பெரிய லைப்ரரியை தேடி டவுனுக்கு அலைஞ்சு படிக்கிற வேலையை ரொம்ப சிம்பிளாக ஆக்கிடுச்சு.
2: இப்போ கம்ப்யூட்டர், லேப்டாப் காலம் வந்துடுச்சு, இன்னும் ஃபோன் தேவையா தினேஷ்?
1: இப்போ சமூக ஊடகங்களும் ஸ்மார்ட் ஃபோனும் கை கோர்த்த அப்புறம் எஜுகேஷன் கண்டென்ட் சும்மா வேற லெவல் போயிட்டு இருக்கு.
0: இப்போ நிறைய ஆசிரியர்களும் கல்வியில் ஆர்வம் உள்ளவர்களும் தனித்தனியா சமூக வலைதளங்களை ஆரம்பிச்சு தங்களுக்கு தெரிந்த பாடங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி ஒரு ஆசிரியர் சொல்ற பாடத்தை அந்த வகுப்பறையில இருக்கிற மாணவர்கள் மட்டும்தான் கேட்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். ஆனா இப்போ சமூக வலைதளங்கள் மூலமா ஆசிரியர்கள் போடுகின்ற பாடங்களை 1000 மாணவர்கள் ஒரே நேரத்துல எங்கிருந்து வேணாலும் பார்க்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அதுல ஸ்கூல் சப்ஜெக்ட் மட்டும் இல்லாம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், மேத்ஸ் ட்ரிக்ஸ், சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. சில டீச்சர்ஸ் அனிமேஷன் படம் எக்ஸ்பிளைன் வைத்து சுலபமா புரிய வைக்கிறாங்க. அதனால மாணவர்களுக்கு பாடம் போரிங்கா இல்லாம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முக்கியமா புரியாத டாபிக்கை மட்டும் மீண்டும் மீண்டும் பாஸ் பண்ணி பார்க்க முடியும். இதனால ஸ்லோ லேர்னருக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மேலும் கிராமப்புற மாணவர்களுக்கும் நல்ல ஆசிரியர்களின் பாடங்கள் எளிதாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு டீச்சர்

0: டீச்சர் ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு இருந்த கல்வி முறை ஒரு டீச்சர் உலகம் முழுக்க இருக்க மாணவர்கள் அப்படின்னு மாறிடுச்சு.
1: சரி, இப்போ கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாமே வந்துடுச்சு, ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. இன்னும் ஃபோன் தேவையா?
2: கண்டிப்பாக தேவைதான். எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் வாங்குற வசதி இருக்காது, ஃபோன் அப்படி இல்லையே கம்மி விலையிலையும் கிடைக்கும்.
0: ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக இன்டர்நெட்டும் ஃபோனும் ஒன்றா ஜோடி சேர்ந்துருச்சு. ஃபோனை பேக்கெட்டில் போட்டுட்டு எங்கே வேணாலும் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம்.
1: சரி, இந்த ஃபோன் எஜுகேஷன் பற்றி ஸ்டூடெண்ட்ஸோட ஓப்பன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு சொல்ல முடியுமா?
0: நான் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணப்போ நிறைய பசங்க ஃபோனில் நல்ல டாக்குமெண்ட்ரி பார்த்து நான் டாக்டர் ஆகுவேன், சயின்டிஸ்ட் ஆகுவேன்னு விரியோட லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. முன்னாடி படிப்புனாலே அலர்ஜியாக இருந்தவங்க, கஷ்டமாக இருக்குன்னு நினச்சவங்க எல்லாம் இப்போ ஃபோன் மூலமாக படிப்பு ரொம்ப சிம்பிள், ஜாலியாக கற்றுக்க

0: ஃபோன் மூலமாக படிப்பு ரொம்ப சிம்பிள், ஜாலியாக கற்றுக்கலாம் அப்படின்னு அவங்க மைண்ட் செட்டே மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க.
1: ஆமாம், சில பசங்களுக்கு இங்கிலீஷ்னாலே வேப்பங்காயாக கசக்கும். ஆனால் ஃபோன் லேர்னிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கற்றுக்கிட்டோம்னே தெரியாமல் அசால்ட்டாக இங்கிலீஷ் வெளுத்து வாங்குறாங்க. அதனால் முன்ன போல் இங்கிலீஷ் கற்றுக்க கோச்சிங் சென்டர் போகணும் என்பது மட்டுமல்லாமல் சரியாக பயன்படுத்தினா மொபைல் ஃபோன்லேயே ஒரு இங்கிலீஷ் டீச்சர் மாதிரி உதவுது.
2: ஃபோனில் நல்ல எஜுகேஷன் வீடியோஸை எப்படி செலக்ட் பண்ணுறது?
1: அதுக்கு ஒரு 4 ரூல்ஸ் இருக்குது. நம்ம படிக்கிற கிளாஸு சம்மந்தப்பட்ட வீடியோவாக இருக்கணும். நல்ல எஜுகேஷன் சேனல்களை ஸ்கூல் டீச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். நல்ல லாங்குவேஜ் மற்றும் ஒழுக்கமான கண்டென்ட்டாக இருக்கிற வீடியோவாக பார்க்கணும். அறிவை வளர்க்குற நிகழ்ச்சிகளை மட்டும் சூஸ் பண்ணணும்.
0: பேரண்ட்ஸும் நெட்டில் கொஞ்சம் ரிவ்யூ பார்த்து பெஸ்ட்டு வீடியோஸாக செலக்ட் பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம்.
2: சரி, ஃப்யூச்சரில் ஃபோனோட நிலைமை என்னவாகும்?
1: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் இன்ட்ராக்டிவ் லேர்னிங் மூலமாக ஃபோன் இன்னும் வேறு லெவலுக்கு அப்டேட் ஆகியும் இருக்கும்.
0: ஆமாம், விர்ச்சுவல் கிளாஸ் ரூமும் செட்டப் எல்லாம் ரொம்ப காமனாக வந்துடும்.
2: இந்த ஃபோன் எஜுகேஷன் சொசைட்டியில் என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்குது?
1: இது கல்வியில் எல்லாருக்கும் சமத்துவத்தை உருவாக்குது. காசு இருக்கிறவன் இல்லாதவனு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் ஒரே மாதிரியான கல்வியை படிக்கலாம்.
0: விமன் எஜுகேஷன், ஹெல்த் விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு எல்லாத்தையும் இது சட்டுன்னு செப்பரேட் பண்ணுது.
2: சரி, இந்த சின்ன பசங்க ரொம்ப நேரமாக ஃபோனில் கார்ட்டூன் பார்க்குறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: சில கார்ட்டூன்கள் நல்ல பழக்கங்களை சொல்லி தருதுப்பா. உதாரணமாக ஃப்ரெண்ட்ஷிப், ஒழுக்கம், ஹெல்பிங் மைண்ட், கிளீன்னஸ், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே அதில் கற்றுக்கலாம்.
1: ஆனால் சில கார்ட்டூனில் பயங்கரமாக அடித்தடி வன்முறை காட்டுறாங்க. பசங்க அதை அப்படியே நிஜத்துலேயும் காப்பி அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் டேஞ்சர்.
0: அதனால தான் பேரண்ட்ஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பின்னாடியே நின்று கவனிச்சுட்டே இருக்கணும்.
2: அப்படியே இந்த மொழி வளர்ச்சியில் ஃபோன் உதவுதா அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: ரொம்பவே உதவுது. பசங்க புது புது வார்த்தைகளை கற்றுக்கிறாங்க, கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சுக்கிறாங்க, பேசும் திறனையும் வளர்த்துக்கிறாங்க.
1: ஆமாம், இங்கிலீஷ் நியூஸை தொடர்ந்து பார்க்குறவங்க ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச கற்றுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ் நிகழ்ச்சிகள் தமிழ் மொழி மேலே பாசத்தை வளர்க்குது.
2: சரி, இந்த நியூஸ் ஆப்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா?
1: ஆமாம், டெய்லி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நியூஸை தெரிஞ்சுக்கிறது ஜெனரல் நாலேஜை அதிகப்படுத்தும்.
0: காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு கரண்ட் அஃபேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த ஆப்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது.
2: சரி, சமூக மாற்றத்தில் ஃபோனோட பங்கு என்ன?
0: விமன் ரைட்ஸ், குழந்தைகள் பாதுகாப்பு, கல்வி விழிப்புணர்வுன்னு சொசைட்டியில் நிறைய நல்ல மாற்றங்களை இது கொண்டு வந்திருக்கு.
1: கிராமங்களில் நிறைய விவசாயிகள் விவசாயம் பற்றின புது புது டெக்னாலஜியை நம்ம ஃபோன் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க.
2: சரி, போட்டித் தேர்வு ப்ரிப்பரேஷனில் ஃபோன் எப்படி ஹெல்ப் பண்ணுது?
0: சில எஜுகேஷன் சேனல்கள் காசு வாங்காமல் ஃப்ரீயாகவே கோச்சிங் தராங்க.
1: எதுலெல்லாம் உதவி பண்ணுதுன்னா ஜெனரல் நாலேஜ், மேக்ஸ், ஷார்கெட், சயின்ஸ், எக்ஸ்பிளனேஷன், அப்புறம் இன்டர்வியூ, ட்ரைனிங் வரைக்கும் அம்புட்டும் ஃபோன்லேயே இருக்குது.
2: ஏழை பசங்களுக்கு இது பெரிய பிரசாதம்னு சொல்லுங்கள்.
0: ஆமாம், ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பேப்பர் பார்க்குறதுக்கும் சோஷியல் மீடியாவில் சில எக்ஸ்பர்ட்ஸ் கொடுக்குற ஆன்சர்ஸ் நோட்ஸ் வச்சு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழியாக இருக்குது.
2: விமன் எஜுகேஷனில் இதோட பங்கு என்ன திலகவதி?
0: முன்னாடியெல்லாம் நிறைய இடத்துல பொண்ணுங்களை வெளியூருக்கு அனுப்ப பயந்து படிக்க வைக்கவே மாட்டாங்க. ஆனால் ஃபோன் மூலமாக பெண்களோட சாதனைகள், விமன் எஜுகேஷனுடைய முக்கியத்துவம், பிஸ்னஸ் வாய்ப்புகள் இது எல்லாமே பயங்கரமாக பரவிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கூட நல்ல காலேஜ் வேணும்னா ரொம்ப தூரம் போய் படிக்கணும், அலைஞ்சு படிக்கணும். இப்போ ஃபோன் வந்துட்டதால தைரியமா பொண்ணுங்களை வெளியூர்ல ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வைக்க முடியுது. என்ன விஷயம்னாலும் ஃபோன்ல உடனே வீடியோ கால் பண்ணி நம்ம பேசிக்க முடியுது. பேரண்ட்ஸும் தைரியமா தங்களுடைய பெண் பிள்ளைகளை தூரத்துல இருக்க கல்லூரிகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க.
1: இது ஒட்டுமொத்த சொசைட்டியோட திங்கிங்கையும் மாத்திடுச்சு.
2: நம்ம வாழ்க்கை கல்வியில சுற்றுச்சூழல் முக்கிய இடம் பிடிக்குது. அப்போ சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை இந்த ஃபோன் வளர்க்குதா?
0: ஆமாப்பா, பொல்யூஷன், மரம் வெட்டுறது, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன், கிளைமேட் சேஞ்ச் பற்றின அவேர்னஸை அள்ளி கொடுக்குது. ஃபோனில் சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட நல்ல படங்களை பார்த்து வரைஞ்சி என்விரான்மெண்ட் போட்டிகளில் கூட பசங்க ஜெயிக்கிறாங்க. எந்த செடியை எப்படி வளர்க்கணும்னு கற்றுக்கிறாங்க. இப்போ மாடித்தோட்டம் சம்மர் ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, அதனால் மாடித்தோட்டம் எப்படி போடுறது, அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு வீடியோஸ் பார்த்து சூப்பராக தெரிஞ்சுக்கிறாங்க.
1: இதனால் குழந்தைகளுக்கு நம்ம பூமியையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணுன்ற எண்ணம் சின்ன வயசுலேயே வருது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் கட்டுரைகள் படிக்கவும் தனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை எழுதி சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது ஃபோன் சும்மா அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் போலவே மாறிடுச்சு. டச் ஸ்க்ரீன் மூலமாக அசால்ட்டாக விரலாலே தொட்டு சாட் ஜிபிடி, ஜெமினி, குரோக், பீட்டா, பர்ப்ளிசிட்டி, கோப்லெட் ஏ டூல்ஸ் மூலமாக லேர்னிங்கிறது ஃபோன்

0: ஒரு செம ஸ்மார்ட் சேஞ்சாக மாறிடுச்சு.
1: சமூக வலைதளங்களில் லைவ் செமினார் எல்லாத்தையும் ஃபோன்லேயே வீட்டில் இருந்தபடியே பார்த்துக்கலாம்.
2: ஏஐ எப்படி படிப்போட மிக்ஸ் ஆகுது?
0: ஏஐ மூலமாக பர்சனலைஸ் லேர்னிங் சாத்தியமாகுது. அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டின் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பாடம் கிடைக்கிது. ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜ் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் மாற்றி கொடுக்க முடியுது.
1: இப்போது ஓப்பன் ஏஐ மாதிரி ஏஐ டெக்னாலஜி வளர்ந்ததால் படிப்பும் ரொம்ப ஸ்மார்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் வந்தால் டீச்சர் கிட்டே கேட்கணும் அல்லது புத்தகத்தில் தேடணும். ஆனால் இப்போது ஏஐ வந்ததுக்கப்புறம் மொபைல்லையே கேள்வி கேட்டால் உடனே ஆன்சர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் கடினமான பாடங்களையும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. உதாரணத்துக்கு மேத்ஸ் சம் ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணி காட்டும். இங்கிலீஷ் கிராமர் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணும். எஸ்ஏ, ப்ராஜெக்ட், அசைன்மெண்ட், ஸ்பீச்லாம் கூட எழுத உதவும். மாணவர்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்குன்னு கண்டுபிடிச்சி அதற்கேற்ற ப்ராக்டிஸ் கொடுக்கவும் ஏஐ உதவுது. வாய்ஸில் பேசினாலே ஆன்சர் சொல்லும் ஆப்ஸ் கூட இருக்குது. லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கவும் உதவுது. அதனால் ஏஐ ஒரு டிஜிட்டல் டீச்சர் மாதிரி மாணவர்களுடன் சேர்ந்து கற்றுக் கொடுக்கும் நிலைக்கு வந்துருச்சு. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் முழுக்க ஏஐ மேல் டிபெண்ட் ஆகாமல் தங்களோட சிந்தனையும் திறமையும் வளர்த்துக்கணும். அப்போதான் டெக்னாலஜியும் அறிவும் பேலன்ஸ்டாக இருக்கும்.
2: ஒழுக்க கல்விக்கு இது ஹெல்ப் பண்ணுதா?
0: ஆமாம், சரியாக பயன்படுத்தினா கைபேசி ஒழுக்க கல்விக்கு உதவி பண்ணுது. முன்னாடி ஒழுக்கம், நல்ல பழக்கம், மரியாதை மாதிரி விஷயங்களை வீட்டிலும் பள்ளியிலும் தான் அதிகமாக கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இப்போது மொபைல் ஃபோன் மூலமாகவும் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. உதாரணமாக சொல்லணுன்னா நல்ல கதைகள், மோட்டிவேஷனல் வீடியோக்கள் பார்த்து வாழ்க்கை மதிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். பெரியவர்களை மதிக்கணும், நேர்மை, உதவி, மனப்பான்மை போன்ற நல்ல பழக்கங்களை வீடியோஸ்கள் மூலமாகவும் கற்றுக்கொள்ளலாம். ஆன்மீகம், கலாச்சாரம், வரலாறு பற்றிய தகவல்களும் ஈஸியாக கிடைக்குது. சமூக பொறுப்பு, சுற்றுச்சூழல், பாதுகாப்பு, மனிதநேயம் போன்ற விழிப்புணர்வு வீடியோக்கள் மூலமாகவும் சிந்தனைகள் வளருது. சில எஜுகேஷனல் ஆப்ஸ் நல்ல பழக்கங்களை டெய்லி ரிமைண்டர் மாதிரி சொல்லிக் கொடுக்குது. ஆனால் இதே மொபைல் தவறான கண்டென்ட்டை பார்க்க பயன்படுத்தினா ஒழுக்கத்தையும் பாதிக்கலாம். அதனால் பெற்றோர், ஆசிரியர்கள் வழிகாட்டுதலோட நல்ல விஷயங்களை பயன்படுத்தினா கைபேசி ஒழுக்க கல்விக்கும் நல்ல உதவி செய்யும்.
1: சில கார்ட்டூன்ஸ் மற்றும் ஸ்டோரி ப்ரோக்ராம்ஸ் ஹானஸ்டி, கைண்ட்னஸ் போன்ற நல்ல கேரக்டர்ஸையும் கற்றுக் கொடுக்குது.
2: இதை யூஸ் பண்ணுறப்போ டீச்சர்ஸ் ஃபேஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன?
1: முக்கியமாக ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. கம்மியாக மார்க் வாங்குற பசங்களை ஈஸியாக புரிய வச்சு அதிக மார்க் வாங்க வைக்குது. இது ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு எல்லாத்தையும். புது விதமான கற்றலை ஃபோன் கல்வி ஊக்குவிக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் கூகுளில் தேடி தெரிஞ்சுக்கணுங்கிற நல்ல தேடல் ஒழுக்கத்தை இது வளர்க்குது.
2: நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான். பசங்களோட லட்சியத்துக்கு இந்த ஃபோன் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போது பசங்களோட லட்சியத்துக்கு மொபைல் ஃபோன் ஒரு ஷார்ட்கட், ஆனால் ஒரு ஸ்மார்ட் வழிகாட்டி மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். டாக்டர் ஆகணும்னா நீட் கோச்சிங் வீடியோஸ் உடனே கிடைக்குது. இன்ஜினியர் ஆகணும்னா கோடிங் டெக்னாலஜி கோர்ஸ் மொபைல்லையே கற்றுக்கலாம். கவர்மெண்ட் ஜாப் ஆசை இருந்தால் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், மாக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் பேசணும், பப்ளிக் ஸ்பீக்கிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதற்கான ஆப்ஸ் வீடியோஸ் இருக்குது. ட்ராயிங், மியூசிக், டான்ஸ், எடிட்டிங் மாதிரி டேலண்ட்ஸ் இருந்தால் ஆன்லைனில் கற்றுக்கொண்டு வளர்க்கலாம். தங்களுடைய திறமையை சமூக வலைதளங்கள் மூலமாக உலகத்துக்கே காட்ட முடியும். பெரிய நகரத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடைக்கிற வாய்ப்புகள் இப்போ கிராமத்து பசங்களுக்கும் மொபைல் மூலமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஃபீல்டு பற்றி தெரியணும்னாலும் எக்ஸ்பர்ட் வீடியோஸை பார்த்து இன்ஸ்பிரேஷன் பண்ணிக்கலாம். சரியான முறையில் பயன்படுத்தினா மொபைல் ஃபோன் மாணவர்களின் கனவுகளுக்கும் லட்சியங்களுக்கும் ஒரு நல்ல பாதையை அமைச்சு தர ஈஸியான வழியாக இருக்குது.
2: ரொம்ப தெளிவாக சொன்னீங்க திலகவதி. டிஜிட்டல் வேர்ல்டில் ஃபோனோட இடம் என்ன தினேஷ்?
0: இது எப்போதுமே நம்பர் ஒன் மெயின் மீடியாவாக கெத்தா மாஸ்க் கட்டிட்டு இருக்கும்.
1: இனிமே வரப்போகிற ஹைப்ரிட் லேர்னிங்கில் ஃபோன் தான் கிங் மேக்கர் ரோல் பிளே பண்ணும்.
2: அப்போது ஃபோன் ஒரு சமூக பொறுப்போடு இருக்கா?
0: கண்டிப்பாக. நெட்டில் கண்டதையும் போடாமல் நல்ல கண்டென்ட்டை தான் மக்களுக்கு கொண்டு கொடுக்கணும்.
1: முக்கியமாக குழந்தைகளுக்கான கண்டென்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக சென்சார் பண்ணி ரெடி பண்ணணும்.
2: ஓகே, ஃபோன் எஜுகேஷனில் மீடியா லிட்ரஸி ஏன் ரொம்ப அவசியமாக இருக்குது?
0: நெட்டில் வர எல்லாமே உண்மை இல்லை. எது உண்மை எது தவறுன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும்.
1: ஆமாம், அறிவுத்திறனோட சரியான தகவலை மட்டும் செலக்ட் பண்ணி கற்றுக்கணும்.
2: கரெக்டாக சொன்னீங்க திலகவதி. ஃபோன் மூலயமா கிடைக்கிற இந்த கெரியர் கைட்லைன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதா தினேஷ்? உங்களுடைய ஒப்பீனியன் இதில் என்னவாக இருக்குது?
0: ஆமாம், ஃபோன் மூலமாக கிடைக்கிற கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இப்போ மாணவர்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணுது. முன்னாடி எந்த கோர்ஸ் படிக்கணும், எந்த வேலைக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேண்டும் என்பதெல்லாம் சரியாக தெரியாமல் பல ஸ்டூடெண்ட்ஸ் குழப்பமாக இருப்பாங்க. ஆனால் இப்போது மொபைல் ஃபோன்லேயே கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பார்த்து

0: தெளிவாக தெரிஞ்சிக்க முடிகிறது. உதாரணமாக சொல்லணுன்னா, 10th 12th படித்த பிறகு என்னென்ன கோர்ஸ் இருக்குது என்று தெரிஞ்சுக்கிறாங்க, எந்த ஜாபுக்கு என்ன ஸ்கில் தேவைன்னு எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆன்லைன் வெபினார்ஸ், கவுன்சிலிங் செஷன் அட்டன் பண்ணலாம். ரெசியூம் எப்படி தயாரிக்கணும், இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு கற்றுக்கொள்ளலாம். அப்ராட் ஸ்டடீஸ், ஸ்காலர்ஷிப்ஸ், அரசு வேலை வாய்ப்புகள் பற்றின தகவல்களும் உடனுக்குடன் கிடைக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் தங்களோட இன்ட்ரெஸ்ட் டேலண்ட்ஸ் கேட்ட கரியர் சூஸ் பண்ண கைடன்ஸ் கிடைக்குது. மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்து கான்ஃபிடென்ஸ் கூட அதிகமாகுது. அதனால் மொபைல் ஃபோனில் கிடைக்கிற கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் மாணவர்களுக்கு சரியான எதிர்கால பாதையை தேர்வு செய்ய நல்ல உதவி பண்ணுது.
1: ஆமாம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு உலகத்தில் இருக்கிற ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகளையும் புது புது தொழிலையும் அறிமுகப்படுத்த உதவியாக இருக்குது இல்லை தினேஷ்?
2: சரி, நம்ம நிறைய விஷயத்த டீட்டெயிலாக படித்தோம். இப்போ எஜுகேஷன் ஆப்ஸ் பற்றி கொஞ்சம் பேசுவோமா தினேஷ்? திலகவதி, நீங்கள் சொல்லுங்கள்.
1: ஆமாம், இந்த கல்வி செயலிகள் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிளே ஸ்டோரில் ஆயிரக்கணக்கான எஜுகேஷ்னல் ஆப்ஸ் கொட்டி கிடைக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கைக்கு ஒரு மொபைல் இருந்தாலே ஸ்கூல், டியூஷன், லைப்ரரி, காலேஜ் எல்லாமே அதுக்குள்ளே வந்துருச்சு. எஜுகேஷ்னல் ஆப்ஸ்னால் படிப்பை ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மாற்றுற ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம். முன்னாடி ஒரு டவுட் வந்தால் டீச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் இப்போது ஆப் ஓப்பன் பண்ணால் உடனே ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். சில ஆப்ஸ் வீடியோ கிளாஸஸ் கொடுக்குது, ஆன்லைன் டெஸ்ட் நடத்துது, நோட்ஸ் பிடிஎஃப் புக்ஸு ஷேர் பண்ணுது, டெய்லி குவிஸ் வைத்து ப்ராக்டிஸ் கொடுக்குது, ஸ்போக்கன் இங்கிலீஷ், கோடிங், மேக்ஸ், சயின்ஸ் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக் கொடுக்குது. மேலும் ஏஐ யூஸ் பண்ணுற ஆப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லெசன்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுது. அதனால் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகுறாங்க. குறிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கு இந்த ஆப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல். வீட்டில் இருந்தபடியே கோச்சிங் மாதிரி படிக்க முடியுது, டைம் சேவ் ஆகுது, செலவு குறையுது. ஆனால் ஒரு விஷயம் முக்கியம், எஜுகேஷ்னல் ஆப்ஸை யூஸ் பண்ணுறதுக்காகவே ஃபோன் எடுத்துக்கிட்டு சமூக வலைதளங்களுக்குள்ளே போயிடாமல் இருக்கணும். அதனால் டிசிப்ளினுடனே அந்த ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ணணும்.
0: கரெக்டாக சொன்னீங்க திலகவதி. சில ஆப்ஸ் அனிமேஷன் கேம்ஸ் மூலமாக பாடங்களை செம ஜாலியாக சொல்லித்தருது.
2: நல்லா தெளிவாக சொல்கிறீங்க. இப்போது டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் சமூக வலைதளங்கள் மூலமாக எப்போவுமே டச்சில் இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
0: அது ரொம்ப நல்ல விஷயந்தான். இதோட பயன்பாடுகள் என்னென்னா, ஹோம்ஒர்க் அனுப்புவது, ஸ்டடி மெட்டீரியல் ஷேர் பண்ணுறது, டவுட் கிளியர் பண்ணுறது, எக்ஸாம் டைம் டேபிளை ரிமைண்டர் கொடுக்கறதுன்னு எல்லாத்துக்கும் பேருதவியாக இருக்குது.
1: அது மட்டுமா, ஒரு டீச்சர்கிட்ட படித்து முடித்த அடுத்த கிளாஸுக்கோ இல்லை காலேஜுக்கோ போனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பழைய டீச்சரோட கான்டாக்ட் வச்சு அவங்களுக்கு லைஃப்பில் ஏதாச்சும் அட்வைஸ் தேவைனாலும் அவங்கள தொலைபேசினால் நம்ம தொடர்பு கொண்டு கற்றுக்கலாம். நிறைய விஷயங்களையும் நம்ம அவங்கக்கிட்டேருந்து கேட்டுக்கலாம்.
2: ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபோன் ஹெல்ப் பண்ணுதா தினேஷ்?
0: கண்டிப்பாக. இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு மொபைல் ஃபோன் ரொம்ப பெரிய ரோல் பண்ணுது தெரியுமா? முன்னாடி கெரியர் கைடன்ஸ் வேண்டும்னா டீச்சர்கிட்டையோ சீனியர்ஸ்கிட்டையோ தான் கேட்கணும். ஆனால் இப்போ ஃபோன்லேயே எல்லா தகவலும் கிடைக்குது. எந்த கோர்ஸ் நல்லது, எந்த ஜாப்புக்கு டிமாண்ட் இருக்குது, சேலரி எவ்வளோ, அப்ராட் ஸ்டடிக்கு எப்படி, எல்லாமே 2 கிளிக்லேயே தெரிஞ்சிடும். உண்மையாகவே சொல்லணும்னா ஃபோன் ஒரு மினி காலேஜ் மாதிரி ஆகிடுச்சு.
1: சரியாக சொன்னீங்க. நான் கூட இப்போ ரீசெண்டாக வீடியோ எடிட்டிங் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் முழுக்க முழுக்க சமூக வலைதளத்தை பார்த்து தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஸ் மூலமாகவும் ஆங்கில மொழிகள் போன்ற பிற மொழிகளையும் நான் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். மேலும் மேலும் கோடிங் கூட ஃபோனில் சில பேர் கற்றுக்குறாங்க. ஒரு ஸ்மால் வில்லேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட் கூட பெரிய ஐடி ஸ்கில் லேர்னிங்கில் படிக்க முடியுது. முன்னாடி கம்ப்யூட்டர் சென்டர் போகணும், இப்போ மொபைல் இருந்தால் போதும். அதுவும் ஆன்லைன் கிளாஸில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது.
0: அது மட்டும் இல்லை, கெரியர் டெவலப்மெண்ட்னா படிப்பே மட்டும் இல்லைல்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில், ப்ரெசன்டேஷன் ஸ்கில், இன்டர்வியூ கான்ஃபிடென்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். நான் ஃபஸ்ட் ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணப்போ ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் டிஸ்கஷன் கூட ஆன்லைன்லேயே பண்ணுறாங்க. கூகுள் மீட், ஜூம் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகுது. அதே நேரம் ஃபோன் டிஸ்ட்ராக்ஷனாகவும் இருக்குது. ஒரு வீடியோ பார்க்க போனால் 2 மணி நேரம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்போம். கேம் அடிக்ஷன், சோஷியல் மீடியா அடிக்ஷன், இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் ஃபோன் நல்லதா கெட்டதா என்பதெல்லாம் முக்கியமில்லை, நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஒருத்தர் ஃபோன் யூஸ் பண்ணி ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறாரு, இன்னொருத்தர் அதே ஃபோன் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட்டும் பண்ணுறாரு. ஆனால் ஒரு விஷயம் அக்ரி பண்ணணும், இன்றைய தலைமுறைக்கு மொபைல் ஃபோன் ஒரு பவர்ஃபுல் கெரியர் டூல். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்லைன் ஏர்னிங் பண்ணுறாங்க, ஃப்ரீலான்சிங் செய்கிறாங்க, கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுறாங்க, ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் இவ்வளோ நன்மைகள் இருக்கு.
1: ரொம்ப நிறையவே சொன்னீங்க தினேஷ். அதுவும் லிங்க்டின் மாதிரி ஆப்ஸில் ப்ரொஃபஷ்னல் கண்டென்ட் ஆகுறது ரொம்ப யூஸ்ஃபுல். இன்டர்ன்ஷிப் வாய்ப்பு, வேலை தகவல், இண்டஸ்ட்ரி அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் கிடைக்குது.
2: முன்னாடி வெற்றி

0: பெரிய லைப்ரரி தேவையாக இருந்துச்சு. இப்போது சரியான மொபைல் யூசேஜே போதும் அப்படின்ற ஒரு உலகமாக மாறிடுச்சு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திலகவதி?
1: அதாவது அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் யூஸ் பண்ணும்போது லேர்னிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், டைம் லிமிட் வைத்திருக்கணும், யூஸ்ஃபுல் ஆப்ஸை யூஸ் பண்ணணும்.
0: சரி தினேஷ், ஃப்யூச்சர் எஜுகேஷன் ஃபுல்லாகவே மொபைல் ஃபோனாக மாறிடுமா?
2: ஃப்யூச்சர் எஜுகேஷன் முழுக்க முழுக்க மொபைல் பேஸ்டாக மாறிடுமான்னு கேட்டால் அதிக அளவுக்கு மாறும். ஆனால் ஸ்கூல் டீச்சர்ஸ் முழுசாக மறைந்து போகாதுன்னு சொல்லலாம். இப்போது நிறைய படிப்புகள் மொபைல் இன்டர்நெட் மூலமாக நடக்குது. ஃப்யூச்சரில் ஏஐ, விர்ச்சுவல் கிளாஸஸ், ஸ்மார்ட் ஆப்ஸ், இன்னும் வளர்ந்த மாணவர்கள் எங்கே இருந்தாலும் படிக்க முடியும். ஒரே ஃபோனில் ஸ்கூல் புக்ஸ், எக்ஸாம்ஸ், ப்ராக்டிக்கல் லேர்னிங், கெரியர் கைடன்ஸ் எல்லாமே கிடைக்கும். மேலும் ஏஐ டீச்சர்ஸ் மாதிரி தனித்தனியே ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கற்றுக் கொடுக்கும். விர்ச்சுவல் ரியாலிட்டி மூலமாக சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் கூட மொபைலில் பார்க்க முடியும். எக்ஸாம்ஸ் ஆன்லைனில் அதிகமாக நடக்கலாம். மொபைலுக்கு பதிலாக டிஜிட்டல் நோட்ஸ் அதிகரிக்கலாம். உலகத்தில் இருக்கும் பெஸ்ட் டீச்சர்ஸ் கிளாஸஸ் எல்லாருக்கும் கிடைக்கிற வகையில் இது இருக்கும்.
1: ஓ, ஆனால் எஜுகேஷன்னாலும் வெறும் பாடம் மட்டும் இல்லை, டிசிப்ளின், ஃப்ரெண்ட்ஷிப், சோஷியல் ஸ்கில், ஆசிரியரின் நேரடி வழிகாட்டுதல் இதெல்லாமே முக்கியம். அதனால் ஸ்கூல், காலேஜ் மாதிரி இடங்கள் முழுசாக மறையாது. அதாவது ஃப்யூச்சர் எஜுகேஷன் முழுக்க மொபைலாக மாறாது, ஆனால் மொபைல் இல்லாமல் எஜுகேஷன் நடக்காத அளவுக்கு அது முக்கியமான கருவியாக மாறிடும்.
0: ரெண்டு பேரும் நல்லா தெளிவாக சொன்னீங்க. மாணவர்களுடைய திறமையை வெளிக்கொணர இந்த மொபைல் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அதை பற்றியும் சொல்கிறேன். முன்னாடி திறமை இருந்தால் ஊருக்கு தான் தெரியும், இப்போது ஃபோன் இருந்தால் உலகத்துக்கே தெரியும். இன்று மொபைல் என்பது பேசுவதற்கான சாதனம் மட்டும் இல்லை, அது மாணவர்களின் திறமையை உலகிற்கு காட்டும் மேடை
2: மட்டும் இல்லை, மாணவர்களின் கனவுகளை வெளிக்காட்டும் ஜன்னல்னு சொல்லலாம்.
0: நல்லா சொன்னீங்க தினேஷ். வாழ்நாள் கற்றலுக்கு கைபேசி எவ்வாறு உதவுகிறது இதையும் சொல்லுங்களேன்.
2: முன்பெல்லாம் கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட வயதுடன் முடிந்துவிடும் ஒரு செயலாக இருந்தது. ஆனால் இன்று கைபேசி கல்வியை வாழ்நாள் முழுவதும் தொடரும் ஒரு தொடர் நிகழ்வாக மாறியுள்ளது. தடையற்ற கல்வி, பள்ளிக் கல்வி அல்லது கல்லூரி படிப்பு முடித்த பிறகும் புதிய தொழில்நுட்பங்கள் அல்லது துறை சார்ந்த மாற்றங்களை கற்றுக்கொள்ளவும் கைபேசி பெரும் உதவியாக இருக்குது. வேலைக்கு செல்லும் நபர்களும் தங்களுக்கு வசதியான நேரத்தில் கைபேசி மூலமாக புதிய சான்றிதழ் படிப்புகளை படிக்க முடியுது. அவங்களுடைய திறன் மேம்பாடு, ஒரு வேலையில் இருக்கும்போதே அதற்கு தேவையான புதிய மென்பொருட்களையோ அல்லது மேலாண்மை திறன்களையோ கற்றுக்கொள்ள இணையதளம் மற்றும் கைபேசி செயலிகள் உதவியாக இருக்குது. தனிப்பட்ட ஆர்வம், பொழுதுபோக்குக்காகவோ அல்லது அறிவுக்காகவோ இசையை கற்றுக்கொள்வது, சமையல், ஓவியம், யோகா என நமக்கு தேவையான எதையும் வாழ்வில் எந்த கட்டத்திலும் கைபேசி மூலம் எளிதாக கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த தொழில்நுட்பம் மனிதர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தங்களை அறிவார்ந்தவர்களாக நவீன உலகிற்கு ஏற்று புதுப்பித்து கொள்ளும் ஒரு சிறந்த கருவியாக திகழ்கிறதுன்னு சொல்லலாம்.
0: எஸ், இன்னைக்கு டிஸ்கஷனில் ரொம்ப சூப்பரான சுவாரஸ்யமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். மொபைல் ஃபோன் கல்விக்கான ஒரு பவர்ஃபுல் டூல், நல்ல வீடியோஸ் அறிவை வளர்க்கும், பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரோல் ரொம்ப முக்கியம், அண்ட் ஃப்யூச்சரில் இது இன்னும் செம்மையாக வளரும், இந்த மாதிரி நிறைய விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம ஜாலியாக பேசி அலசிடும்.
2: ஆமாம், இந்த மொபைல் ஃபோனை மட்டும் ஒருத்தன் ஒழுங்காக கரெக்டாக யூஸ் பண்ணனா அவன் பிடிச்ச ஃபீல்டில் சும்மா வெறித்தனமாக சாதிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீல்டையே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம்.
0: செம்ம தினேஷ், தேங்க்யூ திலகவதி, தேங்க்யூ தினேஷ். இந்த நிகழ்ச்சியை பார்த்த கேட்ட உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மிகப்பெரிய நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
3: இதுவரை கற்றலுக்கு துணை நிற்கும் கைபேசி குறித்த கலந்துரையாடல் கேட்டீர்கள்.

0: அவ விளையாடிட்டு இருக்கா?
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
0: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
0: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு.

0: இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான் வந்துருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.
3: கொஞ்சம் வண்டியை நிறுத்தனா.
2: ஏமா, ஏன் தங்கம், என்னாச்சு?
3: நிறுத்தனா பிளீஸ்.
2: எதுக்கு வண்டிய நிறுத்த சொல்ற? ஏமா கோவப்படுற?
3: என்ன கோவப்படாம என்ன கொஞ்சம் சொல்ற. இத்தனை வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன், வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணாத, யூஸ் பண்ணாத, இவ்வளவு வேகமா போகாத, போகாதன்னுட்டு. இனிமே இந்த மாதிரி பண்ணனா உன் கூட நான் வரவே மாட்டேன் தெரிஞ்சு.
2: ஓ, இதான் மேட்டரா? ஓகே ஓகே, கூல் கூல். இனிமே இப்படி பண்ண மாட்டேன்டா தங்கம். ஓகே,
3: அது அது நல்ல பையனுக்கு அழகு தான். எங்க அண்ணன் வாண்ணா, இப்ப போலாம்.
2: பாதுகாப்பான பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.

0: தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்தியாவுடன் வர்த்தகம் புரிய அனைத்து நாடுகளும் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் நன்மைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 1,000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 நாள் வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 33 நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவரது தலைமை பண்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். 70 லட்சம் கோடிக்கும் கூடுதலான நேரடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று

0: பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தாவேகா வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தாவேகா அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதிஷ்குமார் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம்குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெகதீஷ் தில்லியை வென்றார். ஜெர்மனியின் சுல்லில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி, மீனாட்சி ஹூடா மற்றும் நிக்கில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவின் குவாங்டாங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:50, ஆகாஷ்வாணி
2: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் தனியார் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, நீலகிரி மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்கள் யோக கலையை நிகழ்த்தி காட்டினர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
3: மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்கிறார் திருவள்ளுவர். மருந்தை உணவாக உட்கொள்ளாமல் உணவையே மருந்தாக உட்கொள்ள இயற்கை மருத்துவம் வலியுறுத்துகிறது. உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் புத்துணர்வாக்கும் யோகாசனத்தை அனைவரும் நாள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதன் அடிப்படையில் சேலத்தில் 1000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் 1-2 யோகாசனங்களை செய்து அசத்தினர். உடலை லகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை இயற்கை மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் செய்து காட்டினர். பிரதமர் நரேந்திர மோடி எடுத்த முன்னெடுப்பின் காரணமாக உலகிற்கு இந்தியா அளித்த கொடையாக யோக கலை மாறியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகு வள்ளியப்பா.
4: யோகா டே செலிப்ரேட் பண்றது வந்து வி ஷட் தேங்க் த பிரைம் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் டு பிரிங் இட் இன்டு அன் இன்டர்நேஷனல். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேபி 17-18 இயர்ஸ் ஓல்ட் எல்லாம் தே வாண்ட் ரிசல்ட்ஸ் ஃபாஸ்ட்.
3: நடப்பாண்டு சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற பொருண்மையில் கொண்டாடப்படுகிறது. நடுத்தர வயதினர் தொடங்கி மூத்த குடிமக்கள் வரை எதிர்கொள்ளும் உடல் நலன் சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல தீர்வினை யோகாசனம் தருவதாக நிகழ்வில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர்.
5: ஸோ யோகா பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸிங் ஆசனா, ரிலாக்ஸிங் டெக்னிக், பிரணாயமா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மைண்டை காம்ஃபுல்லாக சூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம யோகா பண்ணுறதுனால நிறைய ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால யோகா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம்.
6: யோகாங்கிறது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை, ஆல் த ஏஜ் பீப்புள்ஸ் வந்து நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பண்றது மூலமா பாடி அண்ட் மைண்ட்ல நமக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது.
3: நாள்தோறும் செய்யும் யோகாசனம் நல்ல நேர்மறையான நன்மைகளை அனைவருக்கும் ஏற்படுத்தி வருகிறது. உள்ளத்தை வலிமைப்படுத்தி உடலை சீர்படுத்தும் யோகாசனத்தை அனைவரும் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது.
2: நீலகிரி மாவட்டத்தில் மத்திய அரசின் தூய்மை இந்தியா இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.

0: உப்பு.
1: மத்திய அரசின் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் பல்வேறு தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் ஸ்வச்சதாஹி சேவா எனப்படும் தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் பள்ளிகளுக்கிடையேயான தூய்மை போட்டிகள் நடைபெற்றது. தூய்மை சேவையை ஊக்குவித்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் பள்ளி வளாகத்தை சுத்தமாக வைத்தல், பொதுமக்களிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், நகர்ப்பகுதிகளை தூய்மை படுத்துதல், குப்பைகளை தரம் பிரித்தல், விழிப்புணர்வு சுவரொட்டி தயாரித்தல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை பள்ளி வளாகத்தில் தடை விதித்தல், ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பேனாக்களை தவிர்த்தல், கழிவுகளை கொண்டு இயற்கை உரம் தயாரித்தல், அவற்றை பள்ளி பூங்காக்களில் பயன்படுத்துதல், மூலிகை செடிகளை வளர்த்தல், குடும்பத்தார் மற்றும் அருகாமையில் வசிப்பவர்களிடம் தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், துணிப்பை தயாரித்து விநியோகித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டனர். மெட்ராஸ் ரெஜிமெண்டின் கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றி வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகையினை வழங்கினார்.
0: கண்டோன்மெண்ட் சார்பா நடந்த ஸ்வச்சதா காம்படிஷன்ல நாங்க முதல் பரிசு பெற்றிருக்கிறோம். இது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே வீட்டுல இருந்து துணிகளை கொண்டு வந்து துணிப்பை தைச்சு கடைகளுக்கு அங்க இருந்து பப்ளிக் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தோம். அதே மாதிரி நிறைய செடிகள்ல வந்துட்டு ஸ்கூல்ல நட்டு வச்சோம். பிளாஸ்டிக் பென்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இது எல்லாத்தையுமே பேன் பண்ணோம். அதுக்கப்புறமா வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் எடுத்து சொன்னோம், குப்பை எப்படி பிரிக்கணும், நாலு வகையா பிரிக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னோம். தெருவுல போய் இந்த ஸ்கிட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி பப்ளிக்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளாஸ்டிக்னால வர பாதிப்புகள் அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறதுல எல்லாம். பர்த்டேல வந்துட்டு சாக்லேட்ஸ் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலா ஸ்கூலுக்கு செடி கொண்டு வந்து கொடுக்கறது இல்லாட்டி புக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சோம்.
1: இந்த போட்டியில் குன்னூர் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த 8 பள்ளிகள் கலந்து கொண்டனர்.
2: யோக கலையின் முக்கியத்துவம் குறித்து யோக ஆசிரியர் பிரம்மச்சரணி சரண்யா சைத்தன்யா எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி, அவர் பேசுகையில்
3: பிரமாதமான ஒரு விழிப்புணர்வு பார்க்கறதுக்கே பெருமையா இருக்கு. இப்ப பாரத தேசத்திலிருந்து யோகா வந்தது அப்படின்னு சொல்லி அந்த சம்மர் சால்ஸ்டிஸ் June 21 சம்மர் சால்ஸ்டிஸ் அதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த தினத்தை வந்து எல்லாம் யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. பப்ளிக் பிளேசஸ்ல வந்து நியூயார்க் மற்ற இடத்துல எல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆனா பிரதமருடைய இந்த அறிவுறுத்தல்னால இந்த இன்டர்நேஷனல் யோகா டே வந்ததுக்கு அப்புறம் சர்வதேச லெவல்ல வந்து யோகாவுடைய பிராபல்யம், அதுவும் நம்ம பாரத தேசத்தோடைய கனெக்ஷனோடு இருக்கிற பிராபல்யம் வந்து ரொம்ப வந்து பிரமாதமா உலகம் முழுக்க தெரிஞ்சு யோகாவுடைய யோகம் இந்த யோக கலையுடைய ஒரு அறிவு அது ஒரு பற்றுக்கோடா இருக்கு உலகத்துல எல்லா நாடுகள்லயும். நம்ம பாரத தேசத்துலயுமே நம்மளுக்கு வந்து இவ்வளவு இருந்தா கூட இந்த கலை நம்மகிட்டே இருந்தா கூட அது சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே வந்து நிறைய பேருக்கு நம்ம நாட்டிலேயே ரொம்ப பாக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு மார்ச் பாஸ்ட் பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், ஒரு மாஸ் ட்ரில் பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அத மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க, பாரத தேசத்துல காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு நாளில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரும் யோகத்தை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கூட போயிடும். இந்த யோகத்தோடைய மகிமை வந்து இவ்வளோதான் நமக்கு தெரியும், ஆனால் அதோட மகிமை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் நிறைய கண்ட்ரீஸில் வந்து 12 வயசு மேலே தான் பண்ணணும்னு ரூல் எல்லாம் இருக்குது. சிரசாசனமாக தலைகீழாக நிற்கிறது, அதில் மற்ற போர்சஸ் எல்லாம் வந்து குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்தாக்க ஃப்ளெக்சிபிலிட்டி பிரமாதமாக இருக்கும். அவங்கள வந்து பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். குழந்தைங்க வந்து பிறக்கும் பொழுதே அவங்க யோக நிலையில தான் இருக்காங்க. நம்மளுக்கு தான் வந்து யோகம் கத்துக்கணும், அவங்க வந்து யோக நிலையிலே தான் இருக்காங்க குழந்தையா இருக்கும் போது. நம்ம வந்து குழந்தை பண்றதுல நம்ம பண்ண முடியாது. அந்த அத்துருண்டு குழந்தை ஒரு 5 மாசம் 6 மாசம் குழந்தை நீங்க கைய காலைய வீசி வீசி ஆட்டுறதை பார்த்துருக்கீங்களா? பெரியவங்க அது மாதிரி பண்ண டயர்ட் ஆயிடுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது, அது எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னா அது அந்த யோக நிலையில் அது இருக்குது, அந்த இன்டிகிரேட்டட் கண்டிஷனில் அந்த குழந்தை இருக்கிறதுனால யோகம். கடைசி சுவாசம் வெளியில் போகிற வரைக்கும் நம்ம சுவாசம் நம்ம கூட இருக்குது. அந்த சுவாசத்தோடு இணைந்து நான் வந்து சிந்திக்கிறது, நான் செயல்படுறது, நான் மூச்சை உள்ளே இழுத்து தியானத்தோடு அதாவது மூச்சை இழுக்கிறோம் வெளியில் விடுறோம் அட்டென்ஷனோடு ஒரு 3 நிமிஷம் தினம் பண்ணி பார்த்தாக்க அதோடைய மகிமை நமக்கே தெரியும். எந்த வயதினராலும் பண்ணால் இதை பண்ணி முடித்த உடனே மனசு அமைதியாகும், நம்மளுடைய மூச்சு சுவாசம் சீராக இருக்கும், மனசில் லேசாக இருக்கும், கஷ்டங்கள்லாம் மறைஞ்சிரும்.
2: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் அனைத்து மாநிலங்களின் ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கையின் மூலம் சிக்கிள் செல் தொடர்பான நோய்களை ஒழிப்பதில் 2047 முன்னரே இலக்கை அடைய முடியும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் நடவடிக்கை காரணமாக உலகின் நம்பிக்கை

0: உரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டாக்டர் பிமல் பட்டேலுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதற்கு ஆதரவு அளித்த உறுப்பு நாடுகளுக்கு டாக்டர் ஜெய்சங்கர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கும் ஊக்கத்தொகையின் மூலம் நாடு முழுவதும் 15 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஒருமுறை 22,000 ரூபாய் செலுத்தினால் நாள் ஒன்றுக்கு 63,218 ரூபாய் வழங்கப்படும் என்பது போன்ற ஒரு திட்டத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஊக்கப்படுத்துவது போல் சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்தி முற்றிலும் போலியானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் போலியாக உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் இதுபோன்ற எந்தவொரு திட்டத்தையும் மத்திய அரசு ஊக்கப்படுத்தவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: கட்டுப்படை கட்டணா ஸ்வயம் ஹி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: நேரம் 8:34. திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், திரைப்படம் ஆராதனை.

0: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
1: நான் ரெடி, கிளம்புவோமா?
0: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பையில பேகும் எதுவும் எடுத்துக்கல?
1: அதெல்லாம் கடையிலே ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க.

0: அதுல போட்டுக்கலாம், வா போகலாம்.
1: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
0: எடுத்துக்கிட்டேன் சந்தியா.
1: 100 to 150 grams எடை இருக்கிற போனை மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
0: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
1: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
0: நீ சொல்றதும் சரிதான்.
1: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: திரிகணத்தின் நிறைவாக ஒலிக்க இருக்கும் பாடல் பொன்மணச்செல்வன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், மனோ சித்ரா பாடியுள்ளது.

நேர்கள் 100.1 எஃப்எம் கோல்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் திரைகானம். இதில் சூரியகாந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜெயலலிதா.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ரேணுகா. Prime Minister Narendra Modi disbursed incentives worth 2,400 crore rupees under the Pradhan Mantri Vikasit Bharat Rozgar Yojana at a function in New Delhi yesterday. This dispersal marks a significant milestone in the implementation

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் நாடோடி தென்றல், தேவர் மகன் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து சில பாடல்களை கேட்டீர்கள். இனி தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.
2: மஞ்சச்சவா பழக

கொழுப்படுத்தா, அடுத்த அவன் வர கொழுப்புழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாஜி ஒண்ணனா புண்ணாக்கு

அச்சமன் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண அடி கெட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாவா திரிப்பச்சா திரிவச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க போ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் பணத்தோட்டம், தேன்நிலவு, பிரியடத்து பெண் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

நேர்கள் 100.1 எஃப்எம் கோல்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் நினைவில் நின்றவை ஒலித்து கொண்டிருக்கிறது. இதுவரை பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி தேனிலவு திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்மையர்களின் 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11. நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் உலகம் சுற்றும் வாலிபம், கௌரவம் ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒளிவுலா வர கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல்

0: நிகழ்ச்சியில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்த பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன்.
1: சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா.

ஒலித்த அந்த குரலை மீண்டும் ஒலிக்கிறது எஸ் ஜானகியோடு இணைந்து.

நேரம் நள்ளிரவு இருக்கு 12:52. நெஞ்சு மறப்பதில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கௌரவம் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேர்களில் 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் 3:11 நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டிட் சாம்பு பிரசாத் பவார் அவர்களின் பாட்டு இடம்பெறும்.

0: can take place. US Vice President J.D. Vance also postponed his trip. Israel and Hezbollah later agreed to a ceasefire. A senior US official said negotiators for the US and Qatar worked out the deal with help from Iran. In the FIFA World Cup 2026, USA has stormed into the knockout stage after beating Australia 2-0 in a Group D match in Seattle Stadium. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நேரம் 4:10.
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில். பதவினி என்று தொடங்கும் சாளக பைரவி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

விஜயாம்பிகே என்று தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், விஜயநாகரி ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சந்தானம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருவல்லிக்கேணி எஸ் சாந்தகுமார் அவர்கள் தவில், தொடர்ந்து மரியாத காதுரா தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகாஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேர்களை, 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:11. நேர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது திருமால் பெருமை படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா, மாஸ்டர் மகாராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 5:27. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட அடுத்து ஒலிக்கிறது தெய்வம் படத்திற்காக மதுரை சோம் பாடியுள்ள பாடல்.